0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரகு
1: எங்கதால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புடிச்சு தால புடிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்பு நான் மாற வாவான முனித கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாபம் தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்கு பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அக்கிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா
2: ಕ್ಯಾಂಪಸ್ ಉಡುಪುನ ಮಣ್ಣ ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಗೊಬಲೆ ಫೋನ್ ನಂಬರ್ 97 1 4 0 8 8 ಫೋನ್ ನಂಬರ್ ಕೂಡ 97 1 4 0 8 8 ಇದು ಸಮುದಾಯ ಬಾನುಡಿ ಕೇಂದ್ರ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೀಗ
3: ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಸತೀಶ್ ಚಂದ್ರ ಎಸ್, ಕಾರ್ಯದರ್ಶಿ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆಗಳು ಉಜಿರೆ. ಕೇಳ್ತಾ ಇರಿ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ಇದು ಜನಮನದ ನಾದ ತರಂಗ.
0: ಅಂದ ವೆಂಕಪ್ಪಣ್ಣ ನಮ್ಮ ಜಾಗದ ಕೆಲ ದಿಕ್ಕದ ಮಣ್ಣನ್ನು ಪರೀಕ್ಷೆಗೆ ಕೊರಡು ಅಕಲು ಐನು ತೂದು ನಮಕ್ ಸರಿಯಾಯಿನ ಪರಿಹಾರ ಬಂದ್ಪೇರು
1: ಸೇಕರ ಅವು ಓಲ್ ಮಲ್ಪೇರಿಯ
0: ಅವು ನಮ್ಮ ಉಜಿರೆಡೆ ಉಂಡಿ
2: ಅಂದು ನಿಟ್ಟಿನ ಜಾಗದ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷೆ ಮಲ್ಪಡುವುದಿಲ್ಲರ ಅಂಚಾಂಡ ನಿಟ್ಟಿನ ಪುದರು ಗ್ರಾಮ ಸರ್ವೆ ನಂಬರ್ ಅಂಚನೆ ಮಣ್ಣದ ಮಾದರಿ ದೊಟ್ಟುಗು ಉಜಿರೆ ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿದ ಕ್ಯಾಂಪಸ್ ಉಡುಪುನ ಮಣ್ಣು ಪರೀಕ್ಷಾ ಕೇಂದ್ರ ಗೊಬಲೆ ಫೋನ್ ನಂಬರ್ 97 1 4 0 8 8 ಫೋನ್ ನಂಬರ್ ಕೂಡ 97 1 4 0 8 8.

0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எனக்கு தாள புடிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கிருஷில புடிச்சு தாள புடிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்புன மாற வாவா நம்மளத கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி பந்தை குள்ளுவானா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி பந்தகுள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டி
2: அந்த நிக்கலின ஜாகத மண்ண பரீட்சை மல் பொடுந்துள்ளார அஞ்சாண்ட நிக்கலின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணத மாதிரி தொட்டுகு உஜிரே SDM காலேஜ் தா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபிலை போன் நம்பர் 97 305 4 0 8 0 8 போன் நம்பர் கூட 97 305 4 0 8 0 8